0: மாணவிய பிரேமை சௌந்தர்யாத்மக வியம
1: தவசக்க புத்தலை கையில கெதிர வாடி வேணும் புட்டுவோக்கு புட்டுவோக்கு வாடியில அதை எங்க தாத்தா கீழ கொண்டு கவ்வா கண்டிது என்ன மியா தவ கஃபனு கவது மோட்ரா ஏ கஃபன கவன் மோ கீதே அத்தேகா மூணவையும் கஃபனம் அற கொண்டு கவன் நான் புத்தல ඔයා කවුද මේ මොනවද මේක ඔයා කරන්නේ මෙතන කියලා මේ කොණ්ඩේ කපරෝද තමයි අද හවසට මගේ ශබ්දාගාරයට එන්නේ.

0: அவசபாய் வினாடி பணஸ் துணாய் விலாவ இவினிங் டிரைவ் ஹகனி இந்த விலாவ சிந்துவ கான் கவுத மெசேஜ் கரபாய் இன்னைக்கு வேண்ட அபி வலாகினே அமுது
1: மொரட்டவேஷனா இன்னோ மே விலாவ ஆவாதிக்கது கரகடு கவிது மெசேஜ் கக் தாலா தினோ ஆவாதிக்கது கரகானோ பதுலிங் ஒனிஜ பிகுனே தினோ காலகிட பஸ் பியோ மதாக்கிலா மெசேஜ் கக் தாலா தினோ
0: ஒனிஜ ப்ரோ ஹாய்
1: புசல்லாவிங் அனுரைனோ மே விலாவே எதுக்கும் குளியாப்பிட்டே நிலாக்ஷு ஆவாத்தைக்கது கரகானோ கட காதரே இடு பாசே மம் மாதர் ஹக்மனி சான் பிரபாத் கியலதிரோ சான் ஆவாத்தைக்கது கரகானோ இடு பாசே திரோஜின்னோ ஆ துஷார் கேகாலே மெசேஜ் கக்தான கொட்டு எலன் கவர்மெண்ட் செட்டுக்கும் எக்குது கரகான கேலா குஷானி அப்பிட மெசேஜ் கக்கியலதிரோ
0: ராந்திம கோமத ஹோதிங் இன்னவனே தான் நிட்டு மீன் மெசேஜ் கரான சிந்துவ கஹான எக்குது கரகான அப்பிட கோமத கேலாதினோ அப்பி ஹோதிங் இன்னவாகேம தீபால் தனுஜ வாகேம குமாரி அதுரு காட்டி மெகுது கரகான சிந்துவ கஹான மே விலாவே ப்ரோக்ராம் எக்க ஹகினி இன்னவா கேலதியனோ பிளியாந்துல பேத்தரி அனுக்கோட்ட சாந்துலைக்கே அப்பி வாகினி இன்னவா கேலதியனோ சாந்துல மெத்து மாதிரி காட்டி மெகுது கரகான கேலதியனோ மே விழா ப்ரோக்ராம் எக்க ஹகின இன்னவா கேலா மே விழாவை சிந்துவ கிடைக்குது கேலா ஸ்டாஃப் எக்கே ஹெமோம இவாகேம சமான் மெசேஜ் கனோ சிந்துவ கஹான எக்குது இன்னவா கேலா ஹொரனின் மே விழா ப்ரோக்ராம் எக்க ஹகின යා ගෙදර යන ගමන් ඉන්නේ කියලා කිව්වා වාහනේ පරිස්සමට යන්න කොල්ලෝ රයිට් මේ කට්ටිය මේකදු කරගෙන අපි යන්න හදන්නේ ඊළඟ සින්දු අහන්න ඊට කලින් මතක් කරන්න ඕන RDB බැංකුව ගැන
1: හරි
0: අපිට ලැබෙන මුදල අපිට ලැබෙන අපේ අතේ තියෙන අතිරික්ත මුදලක් තියෙනවා නම් වැඩිපුර මුදල් ටිකක් තියෙනවා නම් ඔන්න පුළුවන්කම තියෙනවා හරියට විශ්වාසවන්ත තැනක ඒක තැන්පත් කරලා ලොකු පොලියක් ලබා ගන්න මේ දවස්වල සාවර තැන්පත් සඳහා මේ දවස්වල හොඳ පොලියක් තියෙනවා ඉතින් ඒ නිසා අපි කියන්නේ RDB බැංකුවත් එක්ක ගනුදෙනු කරනවා නම් ශාඛා 270 ගණනක් තියෙන නිසා
1: 72ක්
0: ලංකාවේ ඕනම තැනක ඉන්න කෙනෙක්ට ගනුදෙනු කරන්න බොහොම පහසුවෙන් පුළුවන්කම තියෙනවා ඔබේ ව්‍යාපාරයට ඔබේ ව්‍යාපාරයෙන් ලැබෙන මුදලෙන් කොටසක් ඉතිරි කරන්න කවුරු හරි හිතනවා නම් අන්න දැන් RDB බැංකුව තෝරගන්න කියලා යෝජනාව අපි කරනවා ඔබේ මුදලට ආරක්ෂාව සහ වටිනාකම ඉහළින්

0: மாணவிய பிரேமை சௌந்தர்யாத்மக வியம
1: தவசக்க புத்கலிக்க இல்ல கெதர வாடி வேணும் புட்டுவோக புட்டுவோக வாடி இல்ல தான் தாத்தா கீழ கொண்டு வாங்கி என்ன மியா தவ கஃபன் கவது மோட்ரா ஏ கஃபன கவன் மோ கீதே அத்தேக மோனவின் கஃபனம் அர கொண்டு கவன் நா புத்கல ඔයා කවුද මේ මොනාද මේක ඔයා කරන්නේ මෙතන කියලා මේ කොණ්ඩේ කපරෝද තමයි අද හවසට මගේ ශබ්දාගාරයට එන්න ඕන.

சலங்கி ஜய தீர்த்த சியலு ரோகியானது யக்ஷ பயத்தது கிரகதோஷ வளத்தது யஹபத் பிரதிபல அக்கர தின பவ புராதனே சித்து பவத்தின ஜன விசுவாசியை ஜய தீர்த்த சிரவணிய கரண ஒப்பட்டது.